0: kau dah balik saya hari ini suruh dengar ini dari dawar dari yang kehah. Ayo, baru nyaki dah perlu kiri dah perlu kira ni suruh saya mesti di dawar dari yang kehah. Ayo, pura tu pun suruh kira ni dia. Kalau taruh tu suruh kira ya suruh hari pagi suruh mesti di dawar dari yang kehah. Ayo, jadi baru kiri kira dia dah bukan di dawar dari yang kehah. Ayo, baru nyaki dah perlu kiri dah suruh kira ni dah perlu kira suruh kira kira mana tu suruh mesti di dawar dari yang kehah. Ayo. पूरा तीन दा बच्चा ने सुतुर सुन मत सकला गया जा मैंने कुछ मरी गदे दवा करी यार निंगा हेलो गिवे ननो आकिरवा तयान फरी यार निकवे हेलो गिवे ननो गिवे तयारो गा ना पर गुर के दिया अच्छा भी दीदी बात अब सगरा भैया तिने के भी आ रहा तो आरंभ आ गया मैं गदे दवा करी यार निंगा हेलो जो किरी जो सुन करो फिर आ दे सो वाली रा करी यार निंगा हेलो चले जाबो के आई जा करा तो करी यार Hello, tu jaga kesusah
1: Kita nak cari dia, baik kita. Kita nak beri nafkah ni, baik kita. தம்பி
2: ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய் ஜாய்
1: Thank you.